உதர தேக அந்த கூப்பத்தே லாபோ அப்பனி சரணி ஆயே அனக்க ஜனம பிராம சரணி உதர தேக அந்த கூப்பத்தே லாயோ அப்பனி சரணி ரஹாவ் ஜ்ஞான தியான கிஷ கர்ம நா ஜானா நாஹினா நிர்மல கரணி சாத சங்கத க அஞ்சல லாபோ பிக்ஷம நதி ஜாய தரணி